0: ஐசட் கியா தாவசட் கிதர கிவாட அவசட் கிதர யானே கதமாய் அபாரும வெடி
1: நல்ல நல்ல நல்ல தலுவ விலச நித்தம்ப நலோலா நித்தம்ப நலோலா நித்தம்ப நலோலா
2: ஏண்டால மேண்டால யானா தெரி நம்ம தில்லோ இங்கே நீ

0: பிராட்டத்தை வாங்க கியன ரேடியோ
1: மெய்பே மொழி மதக்கிரீம சுரேக்கி முமாகத்துண்ட
2: வாகனேக கமன் கரண விட்டு நித்தரம் ஆராக்ஷித பந்தபாட்டிய பெலந்தியமட்டு அம்மத்தக்க நுகரான்ன
3: சுபகமனாக பரிசமின் கிகிலேன்
0: லாக்கான ரேடியோ ITN

0: கதை நுண்ணியன ஹட ஜோடி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: லகாண்ட ரேடியோ ITN.

0: லாகாண்ட ரேடியோ ITN
1: விலாது பசரு பகை வினாடி ஹத்தலிஸ் பகை
0: லாகாண்ட பிரவுர்த்தி சவசாயை தியட்ட பலாபருத்து வண்ண
2: சமத்

0: அவசகரை வினாடி கொலகாய்
1: பெதவீமேதி ஒப நிவிரதி வூ பமனின் அனுதுரு வலக்வாகத்து ஹெக்க மந்தயத் சேமவிடம் அனைக் ரியதுரன் வெருதிகிரியமுட்ட இடேத் அவதானேன் ரிய பதவான்
2: ක්ෂේත්‍රයේ නවපනක් ලබා දෙමින් කසාගල ප්ලාන්ටේෂන් මගින් අරඹ ඇති ප්‍රධාන ව්‍යාපෘති අතර ඔබට සමීප කසාගල ග්‍රීන් සුපර් මාකට් ජාලය. ඊට අඩු මිලකන යටතේ ඔබේ පසුබිමට සහනයක්ද මාසකට

இரட்டையே நொமியன ஹட ஆரங்கின் ஜோடி இரதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக ஜோதி ராத்ரியா.

0: வெலவராத்திரி தகைய வினாடி தேக்காய விழாவை சுதானம் ஜாதிகளுத்துறை மண்டலி விசின் இதுவசிய உபகத்து இதுவசியன் அது தவசிய உபகத்து வாசனவன் தேட்டிகட்டோல் வாசனவன் தங்கடிக்க தினம் மதியம் இல்லாக்கல் அவை வலும் ஒப்ப தினலது கீழம் என்ன அது தவசி ஜாதிகளுத்துறை மண்டலி தினம் மெதப்பு ஏட்டிகட் பத்தல வாசனவந்த பிரதிபலி
1: பலாபுரத்துவ தவச சுபாய் சிஹின தினாய் சுப தவசா ஜாதிகளுத்தரை மண்டலே.